சுகாய ராஜநாங்கும் மாக்நாங்கும் ராங்குரத்தா நச்சியநாங்கும் நான்கு சப்தா முட்டா ஜாய ஹே தன்னாமே பத் கியாதோ வாய மஹல்லா பைலாங்க.